அனக்க குறைப்ப மசா மசா மசா ஓகேனா சேர்ந்த அத்தன கிசான் குக்கினக்கி யாப ஹசாம் யாதே ஹசாமா தஸ்தாதல் ஹசா

ஓகே சி ஆர் ரிதுனுக்கு ப்ரோக்ராம் ஸ்பான்சர் கேசி நுடென்ஷன் காஸ்மெடிக்ஸ் பாகிஸ்தான் நுடென்ஷன் நுடென்ஷன் ஹர்பல் சுரேசி தக்கமு பச்சு தக்கமு மஷுமானு சி ஜிசம் லகி திலிதி தப்பிம்பர் போஜமானி யாத தீனில் வாசி கம்சாக ஹோலக் அகலக் சி ஜிசம் கட்வாலகி சி ஜிசம் கட்தி ஜிசம் லகி திலிதி சி சுபிலுக்குல் அஹும் யூஸ் கவலேஷி ரகசிலிஷி நுடென்ஷன் காஸ்மெடிக்ஸ் பாகிஸ்தான் சிக்கம் ஜுமுங்க நுடென்ஷன் ہربل فرید جی اگر خصلی شی استعمال ول شین شل اپشن ہے سا مزیدار رزلٹ جگم دے ابو تے ملے وچ خاص د دین لوازی کتا سو مدی گرما کی دی یا پتا سو پیتر ہت لے دی چ اگے وجہ پریشان ہے بالکل پریشان کی شما خاص جن من گن ٹینشن کاسمیٹکس او پاکستان د گرما کو د پر چی د پی د بارا چ کم پاؤڈر ملے وچ اگر خصلی شی پ مشمان ہم لگے ول شیخ پلے ہم لگے ول شی نو ٹینشن پریکلی پاؤڈر سی نو ٹینشن پریکلی پاؤڈر پ مشمان ہم لگے ول شیخ پلے ہم یوز کو ول شی ہڈی رکھو لیڈر خیسا رزلٹ دی خاص